பிறந்தது ஆறாதது என் ஆசை, இக்காதே என ஓடில் ஓடும் மூசை, என் கலை என் முகம் என் வாழ் என் முறுக்கிய மீசை, உன் கதையின் படி மீசை, இந்த பாதையை காக்கும் இசை இசை இசை இசை, உலகம் பார்க்கும்

அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் விளங்குகின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல் அருளால் இறையருள் பேரான்மாவின் பெரும் கருணையால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்ந்திட வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைந்திட பரிபூர்ண நல்லாசி.